ஓங்கிய பெரும் காடு, அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

0: அப்புறம் பெருமாளு நல்லா பஸ்ஸ பாத்துட்டியா? உனக்கு ஓகேவா?
1: ஓகேதான்.
0: அப்புறம் வாங்கினதுனால அது சொட்டா இது நொட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்க, எனக்கு பழியா கோவம், அப்புறம் தூக்கி போட்டு நெஞ்சில
1: முடிச்சு. சரிதானே, பின்பக்கம் ரெண்டு மூணு சீட்டு கிழிஞ்சிருக்கு, ரெண்டு கம்பி நெடிஞ்சிருக்கு.
0: யோ, இதெல்லாம் ஒரு சேலாரமாயா? எவ்வளவு டேமேஜ் அவளை கழிச்சுட்டு மிச்சத்துக்கு வேலை பேச வேண்டியதானே?
1: கரையும் பேசலாமா?
0: ரொம்ப கேவலமா இருக்கியா?
2: என்ன உங்க அப்பா மூட சொத்த நீ பாட்டுக்கு எடுத்து விக்கிறதுக்கு? கவர்மெண்ட் சொத்தா
0: யாருக்கிட்ட? என்ன பண்ணி?
2: இது உங்கள் சொத்து. இது உங்கள் சொத்து,
0: தெரியுதா? ஏன் சொத்த நான் விப்பேன், அடகு வைப்பேன், அக்கக்கா பிரிப்பேன்.
2: நீ படுற படிடா,
0: இது உங்கள் சொத்து.
2: மறக்க
0: இது உங்கள் சொத்து. இது உங்கள் சொத்து.
2: சொல்லு, யார் சொத்து?
0: இது உங்கள் சொத்து.
2: என் சொத்தை நீ விக்கலாமா?
0: முடியாது.
2: இன்னொரு வாட்டி உன்னை இந்த ஏரியால பார்த்தேன், கை கால் ஒண்ணு இருக்காது. போட.
0: அது சரிங்க, சொத்து நான் படிச்சா என் சொத்து.
2: என்ன பெண்ணா தின்னு
0: பேசுறேன்?

0: ரகுவரன் கொஞ்சம் பெப்பியான ட்ராக்காக இருந்தால் பெட்டராக இருக்குமேன்னு பாய்ஸ்லாம் ஃபீல் பண்ணுறாங்க.
1: என்னடே ஒப்பாரி கூட குத்து பாட்டில் தான் வைக்கணுமாடா.
0: வெல் யூ நோ த ரீச் இஸ் பெட்டர்.
1: ஓ மை காட் சர்ரா.

0: படத்துக்கு போடான்னு என்ன சொல்ல
1: மாட்டீங்களே? போய் பாத்துருப்ப, நல்ல படம். படத்து பேரு தங்கப்ப தக்கம்.
0: தங்கப்ப தக்கம்.
1: தெரிஞ்சுதான்
0: தங்கப்பதக்கம் எப்படி
1: பெரிய நாட்டாமியா என்ன
2: தெரியுமா?
1: வெளிய சொல்லக்கூடாது.
0: இங்க மட்டும் இல்லையா, அசலூர் போனா கூட இந்த விஷயத்த ஒரு வேட்டும் சொல்ல மாட்டேன். இது மாதிரி தமிழ சத்தியம்.
1: சரி போமா,
0: தங்கப்ப தக்கமா
1: சொல்லி
0: ஆதி போச்சு
1: போஸ்டர் அடிச்ச முட்டாளா.

0: மச்சா, என்னாச்சு இன்டர்வியூ?
1: மெர்சலைட்டா
0: மெர்சலைட்டா
1: உன உள்ள கூப்பிடுறான். ஆமா, எப்படி இந்த டைம்ல மாட்டிட்டு வேலை செய்யற?
0: இந்தா போய் முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு போ. சார், மே கம் இன் சார்.
2: ஓ, கம் இன். உங்க ரெக்கமெண்டேஷன்?
0: ஆமா சார். சார், ஏரியாவில் நிறைய பசங்க இருக்கானுங்க சார்.
2: வேணாமா? வா, வேணாம். சிட்டா, ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாம்.
0: தேங்க்யூ சார்.
2: அவன் வந்த பிறந்தான் எனக்கு ஒரு டவுட். நான் ஏன் உன்னை இன்டர்வியூ இல்லாமல் வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன்
0: சார்?
2: ஐ ரிப்பீட் த சேம் க்வெஸ்சன்
0: சார். ஆல்ரெடி ஒர்க்கிங் ஹியர். இன்டர்வியூ வாய்ஸ் சார்?
2: நோ நோ நோ நோ நோ ப்ராப்ளம் சார். டேக் யுவர் ஓன் டைம், ஜஸ்ட் ஃபார் ஃபன்.
0: ஓகே சார், ஓகே.
2: திப்பு சுல்தான் செத்தது எந்த வாரில்? திப்பு சுல்தான் செத்தது எந்த வாரில்
0: சார்? திப்பு பாடகர் சார். சுல்தான் தான் யார்?
2: டேக் யுவர் ஓன் டைம். தெரியாது.
0: இல்ல சார், ஐடியா இல்ல சார்.
2: திப்பு சிங்கர்.
0: கன்ஃபார்ம் சார்.
2: சுல்தான் தெரியாது இல்ல?
0: ஆமா சார், தெரியல சார். பட் முஸ்லீம் நினைக்கிறேன் சார்.
2: ஓகே ஓகே. சிங்கத்துக்கும் சிறுத்தைக்கும் என்ன வித்தியாசம்
0: சார்? சிங்கம் வந்துட்டு லைன் டேட்ஸ் அந்த பாட்டில் இருக்கும் சார்.
2: ஓ,
0: சிறுத்தை வந்து வத்திப்பட்டல சார், மேட்ச் பாக்ஸ்ல.
2: கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
0: தேங்க் யூ.
2: வெரி குட், வெரி குட். ஹவ் கேன் யூ கெட் திஸ் இன்டெலிஜென்ஸ் சார்? ராக்கெட் எந்த ஸ்பீட்ல போகும்
0: சார்?
2: ராக்கெட், ராக்கெட் ஜூப் எந்த ஸ்பீட்ல போகும்?
0: ராக்கெட் விட்டது இல்ல சார். சின்ன வயசுல இருந்தே ராக்கெட்னா கொஞ்சம் பயம் சார். ஆனா இது சங்கு சகரம் புஷ்பாலெல்லாம் கொளுத்திடுறேன் சார். ராக்கெட் சில சமயம் டமால் வச்சிடும் சார். அது மட்டும் நான் விட்டது இல்லை.
2: இதெல்லாம் பண்ணுவேன்
0: சொல்றேன், சேஃப்டி கிடையாது.
3: நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா.
2: கெட் அவுட்
0: சார்.
2: கெட் அவுட்
0: சார்.
2: போடா.
0: சரிடா.
2: நீ
0: எம்டிடா? உண்டி மாதிரி மூஞ்சி வச்சு நீ எம்டியா? போடா சோப்பு வாயா.
2: போடா சோப்பு வாயா.

மாப்பிள்ள அப்படிதான்டா கேக்கும். கரெக்டா கேக்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: பச்சையலப்பெரி பாண்டியம்.
1: என்னடா சொல்லி கூட்டி வந்தீங்க? ரெண்டு பெக்கு விட்டா சீனா வரும். நீங்க வாந்தி தான் வருது. இதுக்கு அங்க கூட்டி வந்தீங்க?
2: என்ன சார் பேசுறீங்க? வசந்த மாளிகை, வாழ்வே மாயம், இந்த மாதிரி சூப்பர் கதையெல்லாம் இப்படிப்பட்ட கடையில இருந்தா எடுக்கப்பட்டது. என்ன நேரம் ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த முகர கட்டையிலே பாத்துட்டு இருந்தீங்கன்னா புதுசா எதுவும் வராது, பழசுதான் வரும். வெளி உலகத்துக்கு வாங்க, புது புது முகங்களா பாருங்க, அப்பதான் நியூ சப்ஜெக்ட் கிடைக்கும்.
1: அப்போ உங்களால எனக்கு பத்து பிசாவுக்கு பிரச்சனை கிடையாது. அப்படிதானா? உங்களெல்லாம் என் கூட வச்சதுக்கு என் புத்திய செருப்பா நினைக்க
3: வர்ற அவன நல்லா ஆடுற முதல்ல அவன ஆளைய அவனையும் பாரு. மந்திரம் பேச்சு வேண்டி கிடக்கு. சரி, அந்த ஸ்பேனர் எடு. வெஞ்சு கல்ல வர்றா, கீழே வரண்டா, நீ கீழே வரண்டா, எடுத்துட்டியா? மேல முருக்கு,
1: நம்ம சப்ஜெக்ட் இருக்க, அது ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட் டா.
2: ஓஹோ,
1: புரியல. நம்ம கதையில மியூசிக் தான் ஒரு முக்கிய அம்சம்.
2: எக்ஸ்கியூஸ் மீ,
1: என்ன சார்
2: மியூசிக்னா? என்ன
1: மியூசிக்னா? இசை.
2: இசைனா?
1: இசைனா அங்க கொஞ்சம் இசை.
2: இசை எங்க இருந்து வருது தெரியுமா?
1: என்ன சார், இது கூட தெரியாது. ஆறு மணி பொட்டுக்குல இருந்து வருது. ஏதா தெரிக்கிறீங்க?
2: இசை இயற்கையில இருந்து வருது.
1: எப்படி எப்படி எப்படி?
2: சரி, இறைவன் எங்க இருக்கான்?
1: இறைவன் எங்கும் இருப்பான், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான்.
2: அதே மாதிரி தான் இசையும். கொத்துற கல் இருக்கும், கத்துற குழந்தைகிட்ட இருக்கும், குத்துற குலகாரன்ட்டி இருக்கும், இந்த இவர்கிட்ட இருக்கும், இந்த அவர்கிட்ட இருக்கும், நண்பர்கிட்ட இருக்கும். ஏன், உங்ககிட்ட கூட இசை இருக்கு
1: சார். புரியுற மாதிரி சொல்லுங்க சார்.
2: புரியலையா தம்பி?
1: என்ன சார் கொட்டுறீங்க?
2: கொட்டும் போது ஒரு சத்தம் வந்துச்சா?
1: ஆமா,
2: அது ஒரு இசை. அரையும் போது ஒரு சத்தம் வந்துச்சு இல்ல, இது ஒரு இசை. குத்தும் போது ஒரு சத்தம் வந்துச்சு இல்ல, இதுவும் ஒரு இசை. இப்படி இசை பல பரிமாணங்கள்ல தெரியுது. சரி, பொது அறிவு விஷயத்துக்கு வருவோம், அதுதான் முக்கியமான கட்டம். சார் பாத்தீங்களா, இசையை பத்தி எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்து பொது அறிவுக்கு வந்துட்டான் பாருங்க.
4: சார், இவன் சாதாரண ஆள் இல்ல சார்.
2: கண்டினியூ பண்ணுங்க.
1: இந்த
2: சரி, இது
1: என்ன?
2: இது விரல்டா. மூணு எப்படி இருக்கும்?
1: மூணு என்னடா குழப்பா?
2: என்ன சார், இது கூட புரியலையா? நிலாவுக்கு இங்கிலீஷ்ல மூணு பேரு, அதான் அவன் கேக்குறான். மேல கைய காட்டுங்க. செடிக்கு தண்ணி எல்லாம் ஊத்த மாட்டியா?
1: எந்த செடிங்க?
2: செடிக்கு தண்ணி ஊத்தலன்னா இலையெல்லாம் கொட்டி போயிருமடா. ஆமா, கலையில ஒட்டடை புடுங்கினியா?
1: ஒட்டையா
2: புடுங்கலையா?
1: புடுங்கிட்டாங்க.
2: என்னடா
1: அதான், அது மீசங்க.
2: கம்பளி பூச்சிடா.
1: கம்பளி?
2: உன் கம்பளி பூச்சி எங்க?
1: என் கம்பளி பூச்சியா?
2: உன் கம்பளி பூச்சி எங்கடா?
1: அது ஓடி இருந்துச்சுங்க.
2: கம்பளி பூச்சிய ஓட விட்டு. ஆமா, பேடா எந்திரிச்சா? ஏன்டா எந்திரிச்சா? உட்காரா, உட்காரா. 35,000 அடிக்கு மேல பிளைட்ல பறந்து எந்திரிக்கலாமா?
1: பிளைட்டா?
2: ஸ்லிப்பான செதறிடுவ.
1: ஒரு குரு பாத்தாயா அலைறாங்க, அது ஏகிட்டே வர்றாங்களே.
2: இறங்கி அரை மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஏர்போர்ட்ல ஏடா பண்ணிட்டு இருக்கேன். பாம்பைக்கு வந்தியா? தீவிரவாதியா?

என்னிடத்தில் இல்லாததா, நல்ல விலை பேசாததா, அத்தனையும் பெற்றேனடா, தத்துவத்தை கற்றேனடா, இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம்.

என்ற சொல்லின் பொருள் குற்றம் என்பது, காசு வர ஓடிவிடும் சுற்றம் என்பது. நான்

எந்த நிலை வந்தால் என்ன நல்ல வழி நான் செல்வது இரக்கமானத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம் பணம் என்னடா.

0: லிப்ஸ்டிக்லாம் போட்டு வந்திருக்க?
1: டேய், இது என்னோட வெட்டிங் கோட்ரா. எந்த கல்யாணத்துக்கு போனாலும் இதைத்தான் போட்டு போகணும்னு என் ஒய்ஃபோட அன்பு தொல்ல.
2: அவங்க சொன்னா இந்த வெயில்ல வெள்ளக்கார மாதிரி கோட்டு சூட்டு போட்டுறதா?
1: வெள்ளக்கார நமக்காக விட்டு போனது இந்த கோட்டையும் கோட்டரையும் தானடா.
2: என்னடா உன் ஒய்ஃப் பார்த்தோன்னு ஆஃப் ஆயிட்டா?
1: அவ ஆஃப் ஆயிட்டாடா. என்ன பார்த்தோன்னே கல்யாணத்தை அன்னைக்கு பார்த்து ஃபீலிங் வந்துருக்கும் அவளுக்கு. சரி, அவங்கெல்லாம் அங்கே ஏறிக்கிட்டோம். எங்களுக்கு இந்த பின்பக்க கதவை மட்டும் திறந்து விடுங்க. நாங்கெல்லாம் டிக்கி வழியா உள்ள போய் செட்டில்
3: ஆகிடுங்க. எங்கடா வரீங்க?
1: என்ன இப்படி சொல்றீங்க? இப்பதான் எங்க ஃப்ரெண்டு தனி கொடுத்துற போறோம். தங்கச்சியும் கூட்டி கொண்டே விட்டுட்டு அப்படியே செட்டில் பண்ணி விட்டு
4: வரோம். இனிமே அவனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாம் சத்யாதான். இன்னும் ஒரு வாரத்துக்கு அவன் வீட்டு பக்கம் வரக்கூடாது. நீங்க
1: அதை நீங்க சொல்லாதீங்க. எங்க உயிர் நண்பன் பார்த்தி சொல்லட்டும்.
5: சாரிடா சாரிடா, அப்பா தப்பா சொல்லிட்டாரு.
1: பரவாயில்ல, விடுறா பெரிய மனுஷன்.
5: ஒரு வாரத்துக்குள்ள ஒரு மாசத்துக்கு வராதிங்க.

0: மச்சான், நேத்து ஃபர்ஸ்ட் நைட்
1: ஒண்ணும் நடக்கல.
0: ஏன் மச்சான், வெறும் குஸ்கா மட்டும் சாப்பிட்டியா?
1: என்ன
0: விலகி பூதம் வருது?
1: Sir, profession is my first wife, sir.
2: Super, wow. 5,000 increment. Okay.
1: Thank you, sir. வாங்கிக்கிறேன்.
0: ஏய், 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சா அங்க வேலை செய்யாம போயும் போய் 5,000 ரூபாய் இன்கிரிமெண்ட் இங்க வந்து வேலை செய்யற?
2: John,
1: sir.
2: Yesterday night, what happened?
0: அந்த நாய்க்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன். முடி ஓட்டின முள்ள மன்றி இது பதில் சொல்லு. முள்ள மன்றி சொல்ல மாட்டியா? சார், கண்டனம்
1: சார். பம்பரிங் சார். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ.

0: என்னடா ராவுத்தூர் பேரா, எங்க போயிட்டு வர?
1: ஒரு ஆடுதான் போட்ட சந்தைக்கு போயிட்டு இருக்காங்க.
0: சந்தைக்கு எதுக்கு?
1: தோல் விக்க போறாங்க.
0: தோல் என்ன விலை?
1: 50 ரூபாய்ங்க.
0: ஆடு?
1: அது 500 ரூபாய்ங்க.
0: தோல் ஆடு. சரி இந்தா இந்த 50 ரூபாய் வாங்கிட்டு தோலை கொடு.
1: இந்தாங்கண்ணா.
0: சரி போ. இங்க பாரு, ஊர்ல உனக்கும் மரியாதை இல்ல, எனக்கும் மரியாதை இல்ல, அதனால உன் நிலைமைய ஒசத்தி காட்டுறேன். வா வடக்கண்ணா. அண்ணா ஒரு டீ போடுங்க.
1: கடைக்கார நாய்க்கெல்லாம் என் கடையில் டீ கிடையாதுரா.
0: சந்தைக்கு போன சீக்கிரம் போடுங்கண்ணே.
1: உள்ளூர்காரன் எவனும் ஏமாறல, சந்தையில போய் வெளியூர்காரன் ஏமாத்த போறியா?
0: ஆடு விக்க போறேண்ணே.
1: உனக்கு எதுரா நாய் ஆடு?
0: சின்ன குட்டில இருந்து வளர்த்தனே, பண கஷ்டம். 500 ஆட்டை 300 ரூபாய்க்கு கொடுக்க போறேன்.
1: ஆட்டை தூக்கி காட்டு.
0: தூக்க முடியலண்ணே.
1: எத்தனை கிலோ தேரும்?
0: 30 கிலோ தேரும்.
2: 30 கிலோவா? ஒரே அமுக்கு அமுக்கிட்டா
3: அமுக்கிறீங்க மாமா.
1: டேய் 250 ரூபாய் ஒரே ரேட்டு கொடுத்துறியா?
0: 300 ரூபாய் குறைய மாட்டேன்.
1: டேய் சந்தைக்கு போனா என்ன கம்மியா கேப்பாங்க? 250 ரூபாய் ஒரே ரேட்டு.
0: இங்க இருங்க, உங்களுக்காக 25 ரூபாய் குறைச்சிக்கிறேன்.
1: ஆஹா, இது நடக்கிற கதை இல்ல. 250 ரூபாய் என்ன சொல்றேன்
3: வாங்கிக்கங்க மாமா.
0: சரி என் மறுப்பு சொல்லுது, கொடுங்க. கொட்டாங்க.
1: இந்தா ஆட்டு அப்படி கட்டிப்போ. டேய் அது என்ன ஆட்டு தலைய மூடி வச்சிருக்க?
0: கண்ணு மட்டும்.
1: யார் கண்ணு?
0: ஊராய கண்ணுதான். அப்பப்ப கொஞ்சம் குறைய போடுங்க.
1: இரு ஆடு புற சாப்பிடுமாடா.
0: நான் அப்படி வளர்த்துட்டேனே.
1: டேய் தம்பி
0: எனக்கு நேரம் இல்ல,
1: ரொம்ப கடன் போடுறது. வா துணி எடுத்து ஆட்ட புடி. எடு துணிய. முக்கவாசி ஆடு காவாசி
3: நாயே.